0: மாண்டி வரிவ லாலா தமிழ் சொற்கள் மாண்டி வரிவ
1: லாலா தமிழ் சொற்கள் மாண்டி.